வணக்கம் நேயர்களே. ஒரு காலத்தில் கரப்பான் பூச்சி என்ற ஒரு வார்த்தை ஒரு அவமானமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதே வார்த்தையை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றினார்கள் என்றால் நம்புவீர்களா? அந்த இயக்கத்தின் பெயர் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, CJP. இது ஒரு சாதாரண அரசியல் கதை அல்ல. இது சமூக ஊடகம், இளைஞர்களின் கோபம் மற்றும் ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கும் உரிமையின் கதை. வணக்கம். இது உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் மற்றும் ஒரு சிறப்பு அத்தியாயம். ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு இயக்கம் வரை இந்த இயக்கத்தின் தொடர்ச்சி ஒரு சர்ச்சையான கருத்திலிருந்து ஏற்பட்டது. வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தீர்வுகளை எதிர்கொள்ளும் இளைஞர்கள் தொடர்பாக கரப்பான் பூச்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு எதிராக எங்களை அவமானப்படுத்திய அந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் அடையாளமாக மாற்றுவோம் என்ற எண்ணத்துடன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயர் சமூக ஊடகங்களில் பிரபலமானது. முதலில் இது ஒரு இணைய வழி இயக்கமாக இருந்தது. ஆனால் சில நாட்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஈர்த்தது. இதன் முக்கிய பலம் வைரல் வீடியோக்கள், இளைஞர் பங்கேற்பு மற்றும் நேரடி போராட்டங்கள். பாரம்பரிய அரசியல் அமைப்புகளுக்கு வெளியே ஒரு புதிய தலைமுறை தங்கள் குரலை பதிவு செய்தது. இந்த போராட்டத்தின் முக்கிய கோபம் இந்திய போட்டித் தேர்வு அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குற்றச்சாட்டுகள், மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் தேர்வு முறையில் நம்பிக்கை குறைவு ஆகியவை போராட்டத்தின் மையமாக அமைந்தன. மாணவர்கள் கேட்ட முக்கிய கேள்வி, எங்கள் உழைப்புக்கு நியாயம் கிடைக்குமா? போராட்டம் இணையத்துடன் மட்டும் நின்று விடவில்லை. டெல்லியின் முக்கிய போராட்ட இடமான ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் திரண்டார்கள். பல நாட்கள் நீடித்த இந்த போராட்டத்தில் கல்வி அமைச்சரின் பொறுப்பை கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக கல்வி மற்றும் தேர்வு முறையில் சீர்திருத்தம், தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று, போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும். பல வாரங்கள் நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் பதவி விலகினார் என்ற செய்திகள் தெரிவித்தன. அதனை CJP தனது முக்கிய வெற்றியாக அறிவித்தது. மேலும் போராட்டக்காரர்கள் மீது இருந்த வழக்குகளும் நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில கோரிக்கைகள் குறித்து அரசு ஒப்புதல் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் CJP போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக அறிவித்தது. ஒரு வித்தியாசமான பெயர் ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி பேசப்பட்டது. சமூக ஊடகங்களில் அரசியல் நையாண்டி, இளைஞர் எதிர்ப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகள் பற்றி உலகம் முழுவதும் விவாதங்கள் நடந்தன. ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு இயக்கத்தின் சக்தி எதில் இருக்கின்றது? பெயரிலா, அமைப்பிலா அல்லது மக்களின் நம்பிக்கையிலா? கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி காட்டியது சில நேரங்களில் ஒரு சிறிய நையாண்டி ஒரு பெரிய சமூக விவாதமாக மாற முடியும் என்பதையே. கரப்பான் பூச்சி ஒரு காலத்தில் அவமான வார்த்தையாக இருந்தது. ஆனால் ஒரு தலைமுறை அதை எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றியது. இந்த கதை ஒரு கட்சியின் கதை மட்டுமல்ல, கேள்வி கேட்கும் இளைஞர்களின் கதை. ஜனநாயகத்தின் மக்கள் குரல் எப்போதும் முக்கியம் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு நிகழ்வு. உலகின் வித்தியாசமான செய்திகள், வரலாறு மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை அறிய எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி நேர்களை, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

0: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்து காலை புகும்.
1: பணமும் குணமும் சூதால் அழியும்.
2: The one addicted to gambling will forfeit ancestral wealth as well as the good things he has acquired.
0: உடை செல்வம் ஊனொளி கல்வியின் ரைந்தும் அடையாவாம் ஆயம் கொளின்.
1: சூதாடுவோன் உணவு உடை அறிவு கல்வி செல்வம் ஐந்தையும் இழப்பான்.
2: Wealth, acquired knowledge, intellectual discernment, secured living, all of these things will desert a gambler.
0: இழத்தொருவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொருவும் காதற்றுயிர்.
1: இழக்க இழக்க சூதாட ஆசை துன்பம் வர வர உயிர் மேல் ஆசை.
2: The desire to live increases as death approaches. Likewise, when the gambler is losing, gambling gets more addictive, holding the victim in its grip.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ் லவ்.

0: போற ஊருக்கு வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: பறவை கூட வழி சொல்லும்,
2: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்ச

நேயர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஓடுது.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்தான்.

0: அப்பாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா?
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.
3: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வருவான்

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்யும் அமெரிக்க தமிழ் வானொலி, தன்னேர் இல்லாத தமிழின் புகழ் பரப்பும் வானொலி.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: புதுசா
2: இல்ல பழசு?
1: நீ எதை சொல்ற?
2: நீ எதை கேக்குற?
1: நான் உன்ன கேட்டேன்.
2: நான் டிரெஸ் நினைச்ச.
1: டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
2: ஆமா.
1: அதிகாரி வர்றப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
2: எங்க எங்க?
3: மிஸ்டர்
1: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
2: சார்?
1: லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
3: நான் ரைட் ஹேண்ட்.
2: சாரி சார்.
1: என்ன கத்தியில விளையாட்டு?
2: ஐயோ ரத்தம்.
1: என்னடா நட்டம்? இந்தவா, இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பா. அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எறும்புகவா?
2: ஒரு டவுட்.
1: என்ன?
2: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
1: ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, ஒன்னைய
3: வச்சுக்கிறேன்.
2: சும்மா இப்ப போலாம்.
1: மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
2: சரி, என்ன பண்ணலாம்?
1: டோ வாங்க. என்ன பத்தி இந்த எடுத்து சொல்லு.
4: என்ன சொல்றது?
1: எதையாச்சும் சொல்லியா
4: சார்? ஒரு கேன.
1: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
2: என்ன கிட்டயா? என்னமோ கே கூன்றா.
4: என்னங்க?
1: நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். போ. அட்டென்ஷன்.
2: சரி,
1: என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க.
5: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
2: தெரியும்.
5: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம்.
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

ஆடி மாச காத்தடிக்கு வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. ஆடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம்

சந்தமேட்டி கட்டி பாட்டு கட்டி.

0: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: எவரது பேச்சிலும் உண்மையை உணர்வதே அறிவு.
2: True wisdom is the ability to carefully discern the truth.
0: என் பொருளவாக செலச்சொல்லித்தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு.
1: மனத்தில் பதியும் தெளிந்த பேச்சும் பிறர் பேச்சின் நுட்பம் காண்பதும் அறிவு.
2: The wise can express profound thoughts in simple terms and can also understand the complexities of what others say.
0: அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்.
1: அஞ்ச வேண்டியனவற்றிற்கு அஞ்சுதல் அறிவுடைமை, அஞ்சாமை அறிவின்மை.
2: The truly wise fear that which should be feared. Only idiots fear nothing.
0: எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய்.
1: துயர் வருமுன் காக்கும் அறிவுடையோர்க்கு அதிர்ச்சி தரும் துன்பம் இல்லை.
2: Read the signs, foresee and prevent trouble from happening. If you do, you will be saved from shocking surprises.

0: அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்?
1: அது வேற ஒண்ணு இல்லையா, இத்தனால நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு, நேத்தான் வந்தான், வரும்போத ஒரு பிரச்சனையோட வந்துட்டான்.
0: என்ன பிரச்சனை? அதோ நிக்கிற முதேவி, அதோட பிரச்சனை தான், பக்கத்தூர் பொண்ணு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சான்.
2: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்மை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
2: பொண்ண கைய பிடிச்சிருத்தியாப்பா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா?
2: என் தம்பி, பக்கத்தூர் பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
2: ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கா சண்டை இருக்கு.
0: என்ன வாக்கா சண்டை இருக்கு?
2: நான் சரியா பேசுறேன்,
0: சரியா தான் இருக்கு.
2: இப்ப நீ கைய பிடிச்சிருத்ததுனால புதுசா தகராறு வரும்.
0: என்ன தகராறு வரும்?
2: ஏயா நான் சரியா பேசுறேன்,
0: ரொம்ப கரெக்ட்
2: கரெக்ட். ஊரை விட்டுரு.
0: என்ன ஊரை விட்டுரு?
2: பொண்ண கைய பிடிச்சிருத்தியா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும் படியா கேப்பா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுக்க?
2: பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு
0: புரியுதா?
2: பிடிச்சிருக்கியாரா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? இருடா தங்கா இருடா.
2: கைய பிடிச்சிருத்தியாடா?
0: என்ன
2: கைய பிடிச்சிருத்தியா?
0: என்ன கைய பிடிச்சிருத்தியா?
2: கைய பிடிச்சிருத்தியாடா?
0: என்ன கைய
2: பிடிச்சிருத்தியா?
0: ஐயா உட்காந்து பேசுறாங்க, ஐயா உட்காந்து பஞ்சாயத்து.
2: இந்த மாதிரி சொல்ல வாரி போயிருக்கலாம், பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷன்
0: என்ன மனுஷன் கோபப்படாதீங்க.
2: என்ன கோபப்படாதீங்க?
0: பொறுமையா இருங்க,
2: பொறுமையா இருங்க.
0: வீட்டுக்கு போங்க,
2: வீட்டுக்கு போங்க.
0: ஐயா நீங்களே
2: நீங்கள
0: என்ன போய போயிட்டாரு?

0: நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நேர்கள் இப்பொழுது முதல் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். தமிழ் திரை இசை உலகில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி நாங்கள் அழைத்து வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இதோ எங்கள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கிரேஸ் ராஜ்ஸ்ரீயுடன் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை நோக்கி. எங்கள் கிழக்கு பிராந்திய கலிகத்தில் இருந்து உங்களை நோக்கி வருகின்றது மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமை

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: குருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு.
1: பிறரை நாடாது தன் வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

சாமே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போ. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ்களை கொண்ட ஒரு நிறைஞ்ச ஒரு பருப்பு பொடி. அது வந்து இந்த பருப்பு பொடிக்குள்ளே வெள்ளாரை, முருங்கைக்கீரை, மற்றது கருவேப்பிலை, இது மூன்று கீரையையும் ஆட் பண்ணி சேர்த்து அதை பருப்பு பொடி செய்வது நாங்கள் பயன்படுறது அப்படின்றத நீங்கள் நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் கீரை வகை வந்து நாங்கள் அன்றாடம் உணவில் சேர்க்க வேண்டிய உணவுப் பொருள். கீரை இல்லைன்னு வந்து கீரை சாப்பிட்டா தான் எங்களுக்கு நிறைய சிங் கிடைக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க தினமும் ஒரு கீரை, ஏதாவது ஒரு கீரை நாங்கள் சாப்பிட்டே ஆகும்னு. ஏன்னா அன்றைய எங்களுக்கு தேவையான ஜிங் வந்து இந்த அதாவது துத்தநாகம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்க போகிற மட்டும் சிலர் வந்து நம்மளோட ஆக்கள் வந்து பெருசாக இப்படி தினமும் கீரையை உணவில் சேர்க்கறது இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர உலகத்தில் ஏதாவது ஒரு குழம்பு ஒரு மிரக்கறி வச்சுட்டே போயிடுறாங்க. அந்த நாளில் அப்படி இல்லை, நாலஞ்சு மிரக்கறி இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும், மீனோ இறைச்சியோ ஏதோ ப்ரோட்டீன் கட்டாயம் இருக்குது, இந்த கீரை காய்கறி கலர் கலராக எல்லாமே சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கீரையை வந்து கறியாக சமைக்காட்டி கூட அதை துவையல் பண்ணியோ வேறு வேறு வகைகளில் சம்பல் போட்டோ இப்படி நிறைய விதமாக செய்து சாப்பிட்ருவாங்க. இந்த காலத்தில் அது வந்து சரியான குறைவாக இருக்குது. அதுலேயும் பிள்ளைகள் வந்து இப்போ கீரை சாப்பிட்றன்றது சரியான கஷ்டம். இப்போ நான் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம். நாங்கள் இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய நாங்கள் சேர்ந்து குரூப்பாக தான் போகிறது. இப்போ நிறைய வைட்ஸ் தான் வருவாங்க, வைட்ஸ், பிலிப்பீன்ஸ், மற்ற வேறு வேறு இனத்தாக்கள், கர்த்தம் கர்ப்பர் அப்படி ஒன்று வருவாங்க அவங்க எல்லாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து வார நேரம் வந்து சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. க்ரீன் தான் கீரையை க்ரீன் தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு க்ரீன் இல்லைன்னா அதை தேடிக்கொண்டு திரிவாங்க. இன்றைக்கு ஹோல் டே ஐ டு நீட் அது ஹேவன் சொல்லிட்டு திரிவாங்க. என்ன தேடி அதை எடுத்து முதல் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறாங்க, மற்ற சாப்பாடுகள் சாப்பிட்றாங்க. அப்படி அவங்க அந்த பார்த்து பார்த்தே சாப்பிட்றாங்க. நான் பல்லோதடவை நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், அந்த ஒரு க்ரீன் இல்லைன்றதுக்காக இந்தளவு பாடுபடுகிறேன். நாங்கள் கதை பெரிய கவலையே பட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அந்த பெனிஃபிட் அதில் இருக்குன்றது அவங்க தேடி தேடி சாப்பிடுவாங்க. ஒற்று நேரமாவது அவங்க சாப்பிடாட்டி அவங்களுக்கு தலைவடிச்சிடும். அதில் வந்து அவங்க வந்து சலடாக தான் சாப்பிடுவாங்க, அல்லாட்டி ஸ்பினேச் சொட்டை பண்ண ஸ்பினேச் சாப்பிடுவாங்க, அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. மற்ற அதில் வந்து இந்த அருகுலா லேட்டஸ் அந்த வகையிலேயாவது எடுத்து அவங்க அதை சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை விட இன்னும் ஒன்று அவங்களில் நோட் பண்ணினான், ஸ்வீட் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் ஐஸ்கிரீம் அதுகள் போய் சாப்பிட போகிறோம், ஒரு இடவேள நேரங்களில் போய் சாப்பிட போகிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அது சாப்பிட்றதுக்கு முதல் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. அப்போ பேலன்ஸ் பண்ணுமாமன்னு சொல்லி ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. இப்போ நாங்கள்கிட்ட ஏன் அதை ஐஸ்கிரீம் சாப்பிட முந்தி இதை போய் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நோ வி ஹேவ் டு இதுதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படி சாப்பிடுவாங்க. நாங்கள் அவங்கள பழக்கத்தை நான் பார்க்குற நேரம் ஆச்சரியமாக இருக்கு. அவங்க முக்கியத்துவமும் வந்து நிறைய என்ன சாப்பிட்றோம்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். அதுக்காக சொல்கிறேன், நாங்கள் எங்களோட உணவில் கீரை வந்து அடிக்கடி நாங்கள் பார்த்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்றவான வகையில் இருக்கணும். இப்போ பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ எங்கட பிள்ளைகள் நம்ம எடுத்து அவங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வேலைக்கு போகிறது வர்றது அது அவங்களால கஷ்டம். அவங்களுக்கு கீரை சமைச்சு சாப்பிட்றன்றது கஷ்டம். இப்போ நான் இந்த பொடி தான் நான் செய்து கொடுக்குறேன். நான் இந்த பொடி வந்து உங்களுக்கு தெரியும் முருங்கலையில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு கீரையிலுமே இல்லாத அளவுக்கு 9 வகையான அமினோ அமிலங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதை விட நிறைஞ்ச கால்சியம் மற்றது அயர்ன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிள்ளையிலெல்லாம் உங்களுக்கு தேவையான அயன் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. வெள்ளாரை வந்து மூளைக்கு மூளையை செயல்படுத்துறதுக்கு உங்களோட உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வெள்ளாறது. அப்போ இதெல்லாத்தையும் உண்டாக கலந்து ஒரு பொடி மாதிரி செய்தால் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே இது போயிடும். வாய்க்கில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சோத்தோடு நீங்கள் குழச்சி சாப்பிட்டாலே உங்களுக்கு அன்றைக்கு தேவையான அளவான கீரை இது கிடச்சிரும். இப்போ எங்களோட மகள் வந்து நான் செய்து கொடுத்தா அவள் பாஸ்டாவுக்கு கூட போட்டு சாப்பிட்றாள். அதை ஏன்னா நான் சொன்னேன், தலைமுடிக்கு நல்லம் ஓசோ உங்களுக்கு நிறைய, தலைமுடிக்கு நல்லம் ஓசோ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு இந்த குக்கில் போடுற பொருட்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நல்லா உங்களோட அன்றாட தேவைக்கான கல்சியங்கள் அதிலிருந்து கிடைக்கும். நிறைய நிறைய சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி கூட நல்ல சுடுசுறு சோறு சமைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ சூடாக்கிட்டு ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே போதும். என்ன ப்ரோட்டீன் இருக்குது, கல்சியம் இருக்குது, அயன் இருக்குது, எல்லாமே இருக்குது அதுக்குள்ள. ஓல்சோ உங்களுக்கு தேவை டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு உரைப்பு எல்லாமே இருக்குது. என்ன இது நல்ல பயனுள்ள ஒரு பொடி நான் இன்றைக்கி சொல்லித்தாரேன். தயவுசெய்து செய்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மினக்கட்டு செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பாவிக்கலாம். பிறகு திரும்ப ஒரு நாள் செய்யலாட்டி கொஞ்சம் கூட செய்து பாவிச்சாலே போதுமானது. இதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வல்லாரக்கீரை நல்லா இறுக்கி அமர்த்தி எடுக்கிற மாதிரி ரெண்டு கைப்பிடி, முருங்கைக்கீரை உதுத்திட்டு அந்த இலையெல்லாம் உதுத்திட்டு கழுவிட்டு உதுத்தி எடுத்து முருங்கைக்கீரை வெள்ளாரக்கீரையும் கழுவி ஒரு உடுத்தி வைக்கிறது, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் உதுத்தினது ரெண்டு கைப்பிடி, அதே மாதிரி கருவேப்பிலை கருவேப்பிலையும் ரெண்டு கைப்பிடி, அதாட்டி பத்து நெட்டு கருவேப்பிலை எடுத்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பெரிய இலையாக இருக்கிறது எடுத்திங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி, அதாட்டி பத்து நெட்டு எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு உளுந்து 75 கிராம், துவரம்பருப்பு 75 கிராம், கொள்ளு அது வந்து 150 கிராம். இது வந்து ஓசோ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி லீனாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். செத்த மிளகாய் 7-8, அது எங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி உரைப்புக்கு குறைஞ்ச மாதிரி நீங்கள் அது எதுவும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் சீட்ஸுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உரைக்காது. மிளகு 1.5 டீஸ்பூன், சின்னசீரகம் 1.5 டீஸ்பூன், கல்லுப்பு வந்து 1.5 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, மற்றது இதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போ செய்முறையை பார்ப்போம். செய்முறை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும். ஆனால் இந்த செய்கிறதுக்கு முதல் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வெள்ளாரையெல்லாம் நீங்கள் முதல் நாளே கழுவி ஒரு பேப்பரில் போட்டு உலர்த்திட்டு பிறகு ஒரு தட்டுலேயோ எதுலேயோ போட்டு இப்போ குளிருக்குள்ள கூட நீங்கள் உங்களோட டேபிள்லேயோ அல்லது ஹீட்டருக்கு பக்கத்துலேயோ வச்சு விட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அண்டிரவே அது காஞ்சிரும், வடிவாக உதுந்தி வார மாதிரியே வந்துடும், நல்ல முறுமுறுப்பாகவே வந்துடும். முருங்கைக்கீரையெல்லாம் டக்கண்டே காஞ்சிரும். இப்போ கருவேப்பிலை கூட எல்லாமே நான் வந்து இப்போ குளிருக்குள்ளலாம் ஒவ்வொரு நாளும் நடுக ஒவ்வொரு கிழமையும் செய்வேன், ஆனால் டக்கண்டு காஞ்சிரும் அது. அதன் வடிவாக நீங்கள் காய வச்சு வச்சுக்கொள்ளுங்க முதல் நாள், அந்த நிழலில் காஞ்ச மாதிரி வரும். ஆனால் அது அதே போதும் உங்களுக்கு, என்ன நாங்கள் திரும்ப வறுக்க போகிறோம், நல்லா காஞ்சிருக்கும் அது. இப்போ நீங்கள் முதல் உளுந்த வருங்க, ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு, அதால் தான் நான் சொல்கிறேன். உளுந்த முதல் வருங்க நல்ல கோல்டன் கலராக வரட்டும், அதுக்கு பிறகு எடுத்து இறக்கி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கோல்டன் கலர் இன்னும் அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக வந்துடும். அதுக்கு பிறகு கொள்ளு, அதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வறுக்கணும். அதுக்கு பிறகு துவரம்பருப்பு சேம் திங். பிறகு மிளகும் சின்னச்சீரகம், முதல் மிளகு வருங்கோ, மிளகு வறுத்து இந்த கொஞ்சம் சாதுவாக பொறிஞ்சி தக்கறக்கன்னு வர்ற நேரம் சீரகத்தை போடுங்கோ, போட்டு நெருப்பை குறைச்சி தான் வச்சு நீங்கள் செய்ய வேணும். அப்போ வடிவாக அதையும் வறுத்துருங்கோ, மிளகு கொஞ்சம் வடிக்க தொடங்கினே சீரகத்தையும் போட்டு வறுக்கைகளில் பொறுக்கு பொறுக்குன்னு கேட்கும் உங்களுக்கு சத்தம், பொறுப்பு பொறுப்பு ரெண்டு கேட்கும், அந்த நேரம் அதையும் இறக்குங்கோ, அல்லது வாசம் வரும் அந்த நேரம் இறக்கிடுங்கோ அதையும். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இதுலேயே போட்டுங்க, ஒரு தட்டுலேயே போட்டுக்கொள்ளுங்க, ஒரு பரந்த தட்டில் போட்டு ஆற விடுவோம் அது. பிறகு செத்த மிளகாயை ஒரு கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதையும் அப்படியே வறுத்தடுங்க. நான் இதில் சொல்ல மறந்து போனேன், உள்ளி ஒரு 8-10 பல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதையும் நீங்கள் செத்த மிளகாயையும் அதை நல்லா பொறிஞ்சு வந்தால் பிறகு அந்த பொறிஞ்சு கொண்டு சொல்லி இந்த பொறிஞ்சும் வறுத்தும் அந்த அந்த மாதிரியாக இருக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், பொரிஞ்ச மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அதை வறுத்தெடுக்கணும். அதுக்கு பிறகு பெருங்காயத்தை வருங்க, பெருங்காயம் வறுத்தெடுத்துட்டு அதையும் அது பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அது நல்லா அறப்படும் பொரிஞ்சு வரைக்கல. அதுக்கு பிறகு கல்லுப்பு அதையும் வறுத்தெடுங்க. பிறகு உள்ளியை ஸ்லைஸ் பண்ணுங்க, அல்லது நல்லா தட்டிட்டு, நான் தட்டிட்டு தான் நான் அதை பொரிச்ச எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அதை நல்லா வறுத்தெடுங்க. வடிவா எடுத்து நல்லா எல்லாத்தையுமே ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. பிறகு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நீங்கள் கருவேப்பிலைய வறுங்கோ, அதுக்கு பிறகு வெள்ளாரையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுக்கலாம். வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் முருங்கலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வறுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். என்னடா அது டக்குனு கருக பார்க்கும், என்ன சரியான தின்னான இலை கருக பார்க்கும். அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் ஆறட்டும். இந்த கீரை வகைகளை வேறையாக வச்சுக்கொள்ளுங்க. மற்றது எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நல்ல பவுடர், ஃபைன் பவுடராக இறைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி அதை அரைஞ்சி வரைக்கல. அப்புறம் திரும்ப இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு உண்டாவி சேர்த்து அரைச்சிருங்க. வடிவா அரைச்சி கலந்து நல்லா கலந்துருவணும். கலந்தா பிறகு அப்போ தான் எல்லா இடமும் உப்பு பரவும். நல்லா பறந்தா பிறகு அந்த அரைச்சதை நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி ஆற விடுங்க. ஆற விட்டா பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கண்டா, தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா நல்லா குவிச்சு எடுத்து அதை ஒரு ஒரு குப்பிடி சோறுக்குள்ள சுட சோறுக்குள்ளே போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ, சுத்தமான நல்லெண்ணெயோ நீங்கள் சூடாக்கிட்டு சுடச்சுட அதுக்கு மேலே ஊற்றிட்டு அதை குழச்சி சாப்பிடும். இதே உங்களுக்கு ஒரு பிடி சாப்பிட்டாலே உங்களுக்கு இவ்வளவு சத்தும் அந்த ஒரு ஸ்பூனுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டெய்லி நீங்கள் அதை சாப்பிடக்கல இன்டேக் பண்ணிக்கல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களோட தலைமுடிக்கு நல்லா, உங்களோட மூளை வளர்ச்சிக்கு நல்லா, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதை விட நாங்கள் எக்ஸஸ் ஃபேட்டாக இருந்தோம்னு சொன்னாலாம் லூஸ் பண்ணணும், வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நாங்கள் எல்லாம் இதை எடுத்து கொள்ளு போட்டு நாங்கள் செய்தோம்னா, கொள்ளை நாங்கள் அவிச்சு இந்த ரசம் வச்சோ அல்லது அந்த ஊரை போட்டு அவிச்சு குடிக்கிறது எல்லாமே ஆக்களுக்கு ஒவ்வொரு பேருக்குமே கஷ்டம். அதை விட இதை அப்படியே செய்து வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்களை அறியாமலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்களே எக்ஸஸ் ஃபேட் போட விடாது, எங்களை லீனாகவே வச்சுருக்கோங்க. இந்த குதிரை வந்து இந்த கொள்ளு கொடுப்பாங்க, ஏன்னு சொன்னால் அதை லீனாக வச்சுருக்கிறதுக்காக. இந்த குதிரையும் பாருங்க நல்ல கொள்ளு கொழுண்டு கொளுத்து இருக்காது, லீனாக வச்சுருப்பாங்க. என்னென்னா கொழுக்கா விடாமல் இந்த கொள்ளு வந்து அதை பாதுகாத்து கொள்ளும். அதுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு இது வந்து இந்த கொள்ளு. ஸோ அந்த கொள்ளு நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மெலியக்கூடாது நாங்கள் இருக்கிற காரணம்னு நினைக்கிறார்கள், கொள்ளை தவித்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்தையும் அதோட ஒரு பாசி பருப்பும் கொஞ்சம் சேர்க்கலாம். நீங்கள் வேறு பருப்புகள் எதுவும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணலாம். இது இந்த சூப்பரான ஒரு நல்ல ஹெல்த்தி பெனிஃபிட்டான ஒரு சூப்பர் பொடி ஒன்று இன்றைக்கி சொல்லி தந்துருக்கேன் உங்களுக்கு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்க. எல்லா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பெனிஃபிட்ஸ்கள் நிறைந்த பருப்பு பொடி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: யார் சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இதுவரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டது இல்லையா நீங்க? சார் இவங்கதான் ஃபேமஸ் பாடகி, சியாமலா கௌரி.

டேனலுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆகஸ்ட் 24 மற்றும் 31 இடம்பெற்ற உலக முக்கிய செய்திகள் இதோ. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்காக இந்த வாரத்தின் மிகப்பெரிய சர்வதேச செய்தியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மீண்டும் நேரடி இராணுவ தாக்குதல் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 31 ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் ஈரானின் ஏவுகணை தளங்களை அமெரிக்கா தாக்கியது. அதற்கு பதிலாக ஈரான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. இதனால் ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த மத்திய கிழக்கு நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான கடல்வழி என்பதால் இந்த மோதல் உலகளாவிய எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 45 எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக அபராதம் அல்லது பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரான் இந்த கடல் வழியை மீண்டும் முழுமையாக திறக்க சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதன் விளைவாக எண்ணெய் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, விமான எரிபொருள் விலை மீதான அழுத்தம், உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயமும் இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கவலையை தெரிவிக்கின்றனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் மத்தியஸ்தின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு 2027 கோடை வரை இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மின்சார மற்றும் எதிரி சக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சி, மறுபுறம் போரின் தீவிரம் என நிலை தொடர்கின்றது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் நேபாளம் சீனா எல்லைப் பகுதியை பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் மற்றும் 500 மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பாறை உருகல் காரணமாக உருவான ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்ததால் மற்றொரு பெரிய வெள்ள அபாயம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 29 அன்று அந்த அபாயம் குறைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெய்ட்டியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பாதுகாப்பு நிலைமை இன்னும் மிக மோசமாக உள்ளது. ஆகஸ்ட் 24 அன்று தலைநகர் போர்ட் ஓ பிரின்ஸ் அருகே இடம்பெற்ற மோதலில் குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 24 அன்று அமெரிக்கா சிரியாவை ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் டெரரிசம் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கை சிரியாவின் சர்வதேச முதலீடு மற்றும் பொருளாதார முயற்சிக்கு முக்கிய தடையாக இருந்த ஒன்றை அகற்றுகின்றது. அதே நேரத்தில் சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்தத்தின் பதற்றத்தை குறைக்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகின்றன. தாய்வான் அதிகாரிகள் சீனாவுக்கு AI சேவரை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதாக கூறி 9 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றனர். இதில் நிவிடா மற்றும் சூப்பர் மைக்ரோ நிறுவனங்கள் தொடர்புடைய ஊழியர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான வர்த்தக போட்டியும் இந்த வாரம் முக்கிய செய்தியாக இருந்தது. சீனாவின் அதிக உற்பத்தி திறன் தொடர்பாக குற்றச்சாட்டலின் அடிப்படையில் சீன பொருட்களுக்கு 7.5% வரி விதிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்ததாக ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதன் பின்னணியில் ட்ரம்ப் தொடர்புகள் மற்றும் இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் குறிப்பிட்ட தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழியை கண்டுபிடிப்பது. பங்களாதேஷ் சைனாவிடமிருந்து J-10CE ஃபைட்டர் ஜெட் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இது தெற்காசியாவின் பாதுகாப்பு சமன்பாட்டில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பதற்றம் உலக சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் எண்ணெய் விலை உயர்வை பொறுத்து பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் தொடர்பான அச்சம் காரணமாக உலக பங்கு சந்தைகளில் அழுத்தம் ஏற்படுத்தியிருக்கின்றது. லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்டத்திலிருந்து ஓய்வு பெறுகின்றார். ஆகஸ்ட் 31 அர்ஜென்டினா ரசிகர்கள் லயோனல் மெஸ்ஸிக்கு நன்றி தெரிவித்து உணர்ச்சி பூர்வமான விடை கொடுத்தனர். பல ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியின் முக்கிய முகமாக இருந்த மெஸ்ஸி சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். சரி இணையர்களே, இது இந்த வாரத்துக்குரிய முக்கிய தகவல்கள் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

காவியும் நீரும் கையில் தனித்திரம்பும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்கள் சந்திக்க என்று மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா?

0: யார்?
1: அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்?
2: புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னரின் வரலாற்றை, சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பேர் கண்ணகி.
1: உன் முறையீடு என்னவோ?
2: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிவுணிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்வேன்.
1: நீ யார்?
2: கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
1: என்ன?
2: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு, அறிந்திடுக.
1: ஓ, கோவலன் மனைவி?
0: கோவலன் மனைவி?
1: சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி?
2: போதும், யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களை கேள்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
1: கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா?
2: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சர மூர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசே? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
1: என்ன
2: அரசே?
1: கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
2: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
1: நம்ப முடியாது என்னால்.
2: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
1: நான் குற்றவாளி?
2: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிந்து நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு.
0: வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்?
2: ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள்.
1: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
2: அவைகளில் ஒன்று என்னுடையது.
1: அதற்கு அடையாளம்?
2: அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தார். நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே.
0: அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய.
2: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
1: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
2: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
1: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார்! பார்த்தாயா முத்துக்களை?
2: அடுத்த சிலம்பு.
0: மாணிக்கங்கள்.
2: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
0: மாணிக்கங்கள்.
2: அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாவாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக?
0: தேவையில்லை.
2: வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக?
0: தேவையில்லை.

0: அழு, என்னை காலமெல்லாம் அழவைத்த காதலனே அழு, என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிழந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு அழு, நன்றாக அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கள்வனல்ல, கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.

0: தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.
1: அறியட்டும்,

வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய கதை ஒன்று கேட்க போறோம். அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான மணிமேகலையுடைய கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சீவக சிந்தாமணி மாதிரி மணிமேகலையுடைய கதையும் ரொம்ப பெரிய ஒரு கதை தான். ஆனா நிறைய பேருக்கு பெருசா கதை சொன்னா அதுல உடன்பாடு இருக்க மாட்டேங்குது. அதனால நான் நிறைய பகுதிகளை இதுல இருந்து எடுத்துட்டு முக்கியமான அந்த பகுதிகளை மட்டும் மேற்கோள் காட்டி உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போறேன். ஆனாலுமே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை தான். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இது மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல வர்ற கோவலனுக்கும் மாதவிக்கும் அவங்க வாழ்க்கை நடத்திய காலத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மணிப்பல்லவ தீவு அப்படிங்கிற தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக கோவலன் மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சாரு. கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கோவலனுடைய மரணத்துக்கு பிறகும் மாதவி துறவரம் போறாங்க. மாதவி துறவரத்துல இருந்தாலும் தனக்கு பிறந்த மணிமேகலைக்கு நிறைய கலைகளை சொல்லி கொடுத்துதான் வளர்க்கறாங்க. ஆனாலும் தன்னுடைய எதிர்காலத்துல ஒரு துறவி ஆகணும் அப்படிங்கறது தான் சின்ன வயசுல இருந்தே மணிமேகலையுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு. இந்த மணிமேகலைக்கு ஒரு தோழி உண்டு. அந்த தோழியுடைய பேரு சுதமதி. மணிமேகலையும் சுதமதியும் ரெண்டு பேருமே துறவரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்களே ஒழிய நிச்சயமா நம்மளால துறவரத்துல நிலைத்து நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் எந்த மதத்துக்கு துறவரம் போகணும் அப்படிங்கிற சந்தேகமும் ரெண்டு பேருக்கும் எப்பவுமே உண்டு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஒரு நந்தவனத்துக்கு போறாங்க. அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல பூக்கள் பறிச்சிட்டு இருக்கும் போது அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு மணிமண்டபம் இருக்கிறத மணிமேகலை பாக்குறாங்க. ஆசையோட அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள மணிமேகலை போறாங்க. வெளியவே சுதமதி நின்றுறாங்க. இந்த நேரத்துலதான் நந்தவன காவலர்கள் மூலமா அழகான ரெண்டு பெண்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறத இளவரசனான உதயகுமாரன் தெரிஞ்சுக்கிறாரு. உதயகுமாரனுக்கு அதுல ஒரு பெண்ணுடைய அழக அந்த காவலர்கள் வர்ணிச்ச விதம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கவும் அந்த பெண்ணை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தவனத்துக்கு வராரு. அந்த இடத்துல சுதமதி அவருக்கு இடைமறிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் துறவிகள் அப்படின்னு சொல்லியும் உள்ள இருக்கிற மணிமேகலை நீங்க பார்த்தா கூட உங்கள் மேல காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் தடுத்து பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் உதயகுமாரன் கேட்கவே இல்ல. நான் போய் மணிமேகலைய பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள போய் மணிமேகலைய பாக்குறாரு. மணிமேகலை அவ்வளவு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்களோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட தன்னுடைய காதலையும் சொல்றாரு. ஆனா மணிமேகலை அந்த காதலை ஏத்துக்கல. தான் துறவரம் போறதுல உறுதியா இருக்கிறதா அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மணிமேகலை எங்க போனாலும் உதயகுமாரன் அவங்களை பின்னாடியே தொடர்ந்து போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. மணிமேகலைக்கு இப்பெல்லாம் ஒரு சின்ன சலனம் இருக்கு. அந்த இளவரசனை அடிக்கடி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய மனம் அலைப்பாயிரதா நினைக்கிறாங்க. அத தன்னுடைய தோழியான சுதமதி கிட்டையும் சொல்றாங்க. சுதமதி இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் ஏற்படுற குழப்பம் தான்னு சொல்லியும் அறிவுரை சொல்றாங்க. இந்த இரண்டு பெண்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சக்தி தோன்றி ரெண்டு பேரையும் மயக்கமடைய செய்து. அந்த சக்தி வேற யாரும் இல்லை, மணிமேகலா தெய்வம். அந்த மணிமேகலா தெய்வம் மயக்கமடைஞ்சிருக்கிற மணிமேகலைய மட்டும் தூக்கிட்டு மணிப்பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவுல கொண்டு போய் அவங்கள போடுது. மணிமேகலை இந்த தீவுல மயக்கமாயிருக்கும் போதே மணிமேகலா தெய்வம் ஒரு காரியம் பண்ணுது. அது முதல்ல சுதமதி கிட்ட போய் மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருக்கிற விஷயத்த மணிமேகலையுடைய பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் தகவல் சொல்ல சொல்லி சொல்லுது. நீ எதுவும் பயப்பட வேணாம், உன் தோழி பத்திரமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுது. இந்த பக்கம் உதயகுமாரன் கிட்ட அந்த தெய்வம் தோன்றி மணிமேகலையை காதலிப்பதை நிறுத்தும்படியும் அவளை பின்தொடர்வதை நிறுத்தும்படியும் அறிவுரை சொல்லுது. இந்த பிறவியில் மணிமேகலை துறவியாதான் வாழணும் அப்படிங்கறது எழுதப்பட்ட விதி அப்படின்னும் அதை மாத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம், நீ அவளை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகுது. அந்த இடத்துல மயக்கமா இருக்கிற மணிமேகலை கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது நிறைய மலர்களும் நிறைய செடி கொடிகளுமா அந்த தீவு அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க கண்களுக்கு முன்னாடி புத்தருடைய பாத சுவடுகள் தெரியுது. மணிமேகலை அந்த பாத சுவடுகளுக்கு பக்கத்துல போய் நின்று அதை வணங்கும் போது அவங்களுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வருது. மணிமேகலையுடைய முன்ஜென்ம கதை இதுதான். முன்ஜென்மத்துல மணிமேகலை ஒரு நாட்டுடைய அரசி. மணிமேகலை நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க. அந்த ஜென்மங்கள் அத்தனையிலையும் முன்ஜென்மத்திலையும் சேர்த்து மணிமேகலைக்கு கணவனா வந்தது இந்த ஜென்மத்துல இப்போ இவங்களை துரத்தி துரத்தி வர்ற அந்த உதயகுமாரன் தான். குறிப்பா முந்தின ஜென்மத்துல இந்த உதயகுமாரன் ஒரு அரசனா இருந்து, அதுவும் கொடுங்கோல் ஆட்சி புரியிற அரசனா இருந்து நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காரு. கடைசியா அவரு ஒரு புத்த மத துறவிய கொலை செய்திருக்காரு. அந்த கொலை பழி பாவம் முழுவதும் அவர் மேல விழுந்திருக்கு. தன் கணவன் செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்ற அந்த அரசி புத்த மத துறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தான் என்ன செஞ்சா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியும் அந்த துறவி சொல்லவே இவங்களும் அன்னதானத்துல ஈடுபடுறாங்க. இப்படியே அவங்களுடைய முன் ஜென்மம் முடிஞ்சு போகுது. அந்த முன்ஜென்மத்துடைய புண்ணியத்தோட பலனா மணிமேகலை இப்படி பிறந்து எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அரசனோ தான் செய்த பாவத்தின் விளைவாக உதயகுமாரனாக பிறந்து இந்த ஜென்மத்துல மணிமேகலைக்காக அலைந்து திரிந்து நொந்து கடைசியா கொடூரமான ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளோ நாள் எந்த மதத்துக்கு துறவரம் போனோம் அப்படின்னும் துறவரம் போகும்போது நம்ம நிலையா இருப்போமோ இல்லையோங்கிற சந்தேகத்தோடையும் இருந்த மணிமேகலை முழுவதுமாக துறவரம் போறதுக்கு அந்த இடத்துல வச்சு முடிவு பண்றாங்க. இந்த முடிவுக்கு அப்புறமா தீவ திலகா தெய்வம் அப்படிங்கிற தெய்வம் மணிமேகலைக்கு காட்சி அளிக்குது. அந்த தெய்வம் மணிமேகலைக்கு ஒரு சில வரங்கள் கொடுத்து ஒரு சில அறிவுரைகளும் சொல்லுது. அந்த வரங்கள் படி பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையால யாருடைய ரூபமும் எந்த இடத்திலையும் எடுக்க முடியும், காத்துல பறந்து போக முடியும், ஒருத்தங்களுக்கு புரியற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க முடியும். இந்த வரங்கள் மட்டும் இல்லாம இந்த தெய்வம் முக்கியமான ஒரு அறிவுரையும் கொடுத்தது. அந்த அறிவுரை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பாதியை தொடருங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டாவது பாதிக்கு போலாம். இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல மனிதர்களுக்கு சமமா ஒரு பொருளுக்கு முக்கியமான பங்குண்டு. அந்த பொருள் அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்தை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசவே இல்லை. அந்த அட்சய பாத்திரத்தை பத்தின அறிவுரையதான் அந்த தெய்வம் மணிமேகலைக்கு கொடுக்குது. அந்த தீவுல இருக்கிற கோமுகி அப்படிங்கிற குளத்துல அட்சய பாத்திரம் கிடக்கிறதாகவும் வைகாசியில வர பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரம் மேல வரும் அப்படின்னு சொல்லியும் அந்த தெய்வம் சொல்லுது. அந்த பாத்திரம் மேல வரும்போது அத மணிமேகலை தன்னுடைய கையில வாங்கிக்குமாறு அந்த தெய்வம் அறிவுரை சொல்லுது. நல்லவர்கள் கையில மட்டும்தான் அந்த பாத்திரம் போகணும் அப்படிங்கறதுனால இத்தனை நாள் காத்திருந்து அந்த அறிவுரை வழங்கப்படுற ஆள் மணிமேகலை. மணிமேகலைக்கு முன்னாடி இந்த அட்சய பாத்திரம் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கறதுக்கும் இந்த அட்சய பாத்திரம் இந்த மணிப்பல்லவ தீவுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதுக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அட்சய பாத்திரத்துடைய சிறப்பம்சம் முழுவதுமே நமக்கு தெரியும். நம்ம இப்ப அந்த கதையையும் சேர்த்து பாத்துருவோம். அப்பதான் மணிமேகலையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான முழு பயனுமே நமக்கு இருக்கு. வட பகுதியில ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆபுத்திரன் மேல ஒரு பசுவை திருடனதுக்கான வீண் பழி வந்து விழுது. இந்த பழியினால யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்காததுனால அவர் நாடு நாடா அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கடைசியா வந்து சேர்ந்த இடம்தான் மதுரை. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அவருக்கு சரிவர சாப்பாடு கிடைக்கல. அவருடைய திருவோடு அதாவது பிச்சை பாத்திரம் முழுவதுமா கல்லும் மண்ணும் நிரம்பி இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரு சிந்தாதேவி தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தி தான் வீண் பழிக்கு ஆளானதை நினைச்சு வருந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் சிந்தாதேவி தெய்வம் வந்து அவருக்கு அவருடைய திருவோட்டுல சாப்பாடு போடுது. கல்லும் மண்ணும் மறைஞ்சு அந்த பிச்சை பாத்திரத்துல சாப்பாடு நிறையுது. அவர் தன்னுடைய சாப்பாட தான் மட்டுமே சாப்பிடல, சுயநலமா இருக்கல, வெளியே வந்து அவருக்கு நண்பர்களா இருந்த பார்வை திறன் இல்லாதவர்கள், செவித்திறன் இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், வறியவர்கள்னு எல்லாருக்குமே அந்த உணவை பங்கிட்டு கொடுத்து தானும் சாப்பிடுறாரு. இப்படி தனக்குன்னு வச்சுக்காம எல்லோருக்கும் உணவை பங்கிட்டு கொடுத்த காரணத்தினால சிந்தாதேவி தெய்வம் அவருடைய பாத்திரத்தை அட்சய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. அதாவது அள்ள அள்ள குறையாமல் உணவெடுக்கக்கூடிய தன்மையுடைய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. இந்த அட்சய பாத்திரத்தை வச்சுட்டு இவரு அந்த நாட்டுல யாரெல்லாம் பசி பிணியில இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அவரு விளையாட்டா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாக்குறாரு. அதாவது இந்திரன் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் மழை பொழிய வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. நம்ம கிட்டத்தட்ட நாமளே சாப்பாடு கொடுக்கறதுனால இந்திரன் மாதிரி ஆயிட்டோமோ அப்படிங்கிற நினைப்பு ஒரு நிமிஷம் விளையாட்டா அவருடைய மனசுல வந்ததுனால இந்திரனுக்கு கோபம் வருது. அவ்வளவு நாள் பஞ்சத்துல இருந்த அந்த ஊருக்கு இந்திரன் மழை பொழிய வச்சு செழிப்ப கொடுக்கறாரு. செழிப்பு வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் உழைச்சுதான் சாப்பிட்டாங்களே ஒழிய இந்த பாத்திரத்தை நம்பி இருக்கல. இந்த பாத்திரத்தினால பயன் இல்லாம போகுது. இந்த நேரத்துலதான் ஆபுத்திரனுக்கு சாவத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை பத்தியும் அந்த தீவுல உள்ள மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அந்த சாவத்தீவு அப்படிங்கறது வேற எங்கேயும் இல்லைங்க, இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா தீவுகள் தான் அந்த சாவத்தீவு அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாதும் ஊரே யாவரும் கேளிர்தான். இவங்களுக்கு தான் செய்வோம் அவங்களுக்கு தான் செய்வோம்னு பாகுபாடு பார்க்காம இன்னொரு நாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக ஆபுத்திரன் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாரு. கப்பல்ல பிரயாணப்பட்டு சாவத்தீவுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தான் ஒரு புயல் உருவாகி அந்த கப்பல் கடல்ல கவிழ்ந்து போகுது. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற ஆபுத்திரன் வந்து சேர்ற இடம் தான் மணிபல்லவத்தீவு. இந்த மணிபல்லவத்தீவுல மனிதர்களே கிடையாது, யாருக்கும் இந்த பாத்திரத்தினால எந்த பயனும் கிடையாது. அந்த இடத்துல பொறுமை இழக்கிற ஆபுத்திரன்
அந்த பாத்திரத்தை கோமுகி அப்படிங்கிற குளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு தான் உண்ணா நோன்பு நோற்று அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. இப்படித்தான் அந்த அட்சய பாத்திரம் கோமுகி அப்படிங்கிற அந்த குளத்துக்கும் மணிபல்லவ தீவுக்கும் வந்து சேர்ந்தது. இந்த பாத்திரம் ஒரு நல்ல கைக்காக இயங்கிட்டு இருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பசி பிணியை நீ போக்கணும்னு சொல்லி மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அறிவுரை சொல்லுது. மணிமேகலையும் அதை முழுசா நம்பி அந்த இடத்துல தவம் மேற்கொண்டு எப்போ அந்த பாத்திரம் வெளியே வருதோ அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை தன்னுடைய கைகளை நீட்டி வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை கொண்டு போய் புகார் நகரத்திலேயே இறக்கி விடுது. புகார் நகரத்துக்கு வந்த இந்த மணிமேகலைக்கு இந்த பாத்திரத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த பாத்திரத்துல முதல் முதலா ஒரு பத்தினி பெண் உணவிட்டா மட்டும்தான் அந்த பாத்திரம் மறுபடியும் அள்ள அள்ள குறையாமல் அமுதத்தை சுரக்கிற ஒரு பாத்திரமா மாறும். அப்போ யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த ஊர்ல ஆதிரை அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அந்த ஆதிரை முதல் முதலாக அந்த பாத்திரத்துல ஒரு பிடி உணவு போடுறாங்க. அவங்க உணவு இட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரம் அள்ளாள குறையாத அட்சய பாத்திரமாக மாறுது. இப்போ துறவியா இருக்கிற மணிமேகலை எத்தனையோ பேருக்கு உணவிடுறாங்க. எத்தனையோ வறியவர்கள் மணிமேகலையை தேடி வந்து உணவு வாங்கி தன்னுடைய பசிப்பிணியை நீக்கிட்டு போறாங்க. இந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவுது. இது மணிமேகலையுடைய பாட்டியுடைய காதுக்கும் போகுது. மணிமேகலையுடைய பாட்டிக்கு மணிமேகலை துறவரம் போறதுல இஷ்டம் கிடையாது. இல்லறத்துக்கு பின்தான் துறவரம். மாதவி கூட கோவலனோட வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் துறவரம் போனாங்க. ஆனா இந்த மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், குழந்தைங்க எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே அனுபவிக்காம துறவரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உதயகுமாரனை கூப்பிட்டு மணிமேகலை இருக்கிற இடத்த அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்த தெரிஞ்சுக்கிற உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலை பின்னாடி வர்றாரு. மணிமேகலை கிட்ட தன்னுடைய காதலை மறுபடியும் சொல்றாரு. மணிமேகலை இந்த முறை ரொம்ப உறுதியா இருக்காங்க. தான் துறவரம் பூண்டு விட்டதாகவும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னும் இது என்னுடைய முற்பிறவி பயன் அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி மறுபடி உதயகுமரன் தொந்தரவு கொடுக்கிற காரணத்தினால இப்போ மணிமேகலை தனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் வருது. அதுதான் உருமாறுகிற மந்திரம். காயசண்டிகையுடைய உருவத்துக்கு மாறி ஒரு துறவர பள்ளி நடத்தி எத்தனையோ பேருக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க மணிமேகலை. என்னதான் அவங்க உருவம் மாறினாலும் உதயகுமாரன் அதை நம்பவே இல்லை, அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த சமயத்துலதான் காயசண்டிகையுடைய கணவனுக்கு காயசண்டிகை இந்த ஊர்ல இருக்கிறதான செய்தி வருது. அவர் இங்க வந்து தன்னுடைய மனைவி வடிவத்துல இருக்கிற மணிமேகலைய பாக்குறாரு. அவர் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோட வருமாறு அழைக்கிறாரு. இந்த சூழ்நிலையிலதான் உதயகுமரன் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்னதான் காயசண்டிகை ரூபத்துல இருந்தாலும் மணிமேகலை மணிமேகலை தான். மணிமேகலைக்கு வந்திருக்கிற அந்த தேவன அடையாளம் தெரியல. ஆனா அதே நேரத்துல அங்க வர்ற உதயகுமாரனை அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. தன்னை அடையாளம் தெரியாம ஏதோ ஒரு வாலிபனை மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியுது அப்படிங்கிற கோபத்துல வந்த அந்த வாலிபனான உதயகுமாரனை ரெண்டா வெட்டி பிளந்து போடுறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ அந்த நாட்டுடைய மன்னனுடைய காதுக்கு வருது. அந்த மன்னன் இதை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு. இப்படி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை பின்தொடர்ற ஒருத்தனை யாரு வெட்டி போட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியும், ஒருவேளை மணிமேகலை மட்டும் இந்த செய்தியை தாங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா தானே தன்னுடைய பையனை வெட்டி போட்டிருப்பேன், ஒரு விருப்பம் இல்லாத பெண்ணை தொடர்ற உரிமை எந்த ஆணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் சொல்றாரு. ஆனாலும் மணிமேகலையுடைய இந்த உருமாற்று செயலாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுனால மணிமேகலை சிறைக்கு போறாங்க. அந்த சிறை வாழ்க்கையிலையும் மணிமேகலை அங்க இருக்கிற அத்தனை பேரையும் திருத்தி நல்லவங்களா மாத்துறாங்க, துறவிகளா மாத்துறாங்க. தன் மகனை இழந்து தன் மீது தீரா கோபத்தோட இருக்கிற அந்த நாட்டுடைய ராணியையும் மணிமேகலை மனம் மாற்றுறாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிறைச்சாலைய ஒரு மடமா மாத்திட்டு அதுக்கப்புறமா மணிப்பல்லவ தீவுக்கு போய் துறவர வாழ்க்கை மேற்கொள்றாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அதாவது இந்திர விழாவை கொண்டாடாததுனால மணிமேகலா தெய்வம் கோபத்தால புகார் நகரத்தை அழிச்சதாகவும் இப்போ அந்த நகரத்துக்கு மணிமேகலையுடைய தேவை இருக்கிறதாகவும் செய்தி வருது. அந்த தேவைக்காகவும் தன்னுடைய உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் மணிமேகலை புகார் நகரத்துக்கு போய் அதுக்கப்புறம் முழுவதுமா புகார் நகரத்துல இருந்த மக்களுடைய பசிப்பிணிய தீர்த்ததா இந்த மணிமேகலை கதை முடிவடையுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கடல்ல புகார் நகரம் மூழ்கினதாகவும் அப்படி மூழ்கும் போது இந்த அட்சய பாத்திரமும் சேர்த்து மூழ்கினதாகவும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்ன வரைக்குமே இந்த அட்சய பாத்திரத்தை தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாவே அட்சய பாத்திரம் இருந்துதா, அப்படி இருந்தா அது இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட நான் இந்த மணிமேகலை கதையை முடிச்சுக்கிறேன். இந்த காப்பியத்துடைய கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது சபரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளிவரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடுமணி செந்திலே
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகிக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: அரிசி டீயை குடிச்சிட்டு கொள்ளைக்கு போறான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போன மாதிரி தான் எவனையும் காணுமே.
2: சரி, இன்னைக்கு நம்ம காசுல டீயை குடிக்கிற போல இருக்கு.
1: மாட்டீங்க கோவிந்தா.
2: கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா.
1: ஆமா கோவிந்தா.
2: என்ன பாவல சூடா போட்டுருக்க?
0: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
2: கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்க?
1: ஆமா கோவிந்தா.
2: கெட்ட பைய, சூடாவே போட்டு பழகிட்டான்.
3: காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்க இல்லையா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டே போட வந்தீங்க? உங்களை விட மாட்டேன்டா. இந்த

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி.
1: என்ன பீடினே?
0: பூமார்க்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்.
1: நாளை கழிச்சு?
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்றேன்?
0: இல்லப்பா, சின்னம்மா மக. குடு.
1: பீடியே இல்லனே?
0: இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா தான் குடுறா, வகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்காந்தாலும்ல. நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
2: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
0: சில்லற காசு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டு நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
2: காசு இல்லாம என்னத்துக்கு வேற தோல்ல தூண்டு?
0: திரும்பி
2: பாக்கலாம்.

0: அண்ணே
1: என்னடா
0: அங்க பாருங்கண்ணே,
1: உட்கார்ந்துருக்கா? என்ன அப்ப
0: எப்படி உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்செழியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணே.
1: என்னது
0: நெருடுது?
1: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற?
0: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாம நீங்க உட்காரணும்.
1: டேய் அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
0: வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறுது என்ன ஆகுது?
1: இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
0: ஆமாண்ணே
1: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன். மேல எப்படா
0: கரெக்ட்? இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும், எங்க அண்ணன் லேசா, நீ படின
1: படிக்க தெரியாதரா?
0: பரமாவது பாருங்க.
1: சரி
2: ஒரு டீ போடு.
0: ஏய் அண்ணன் ஒரு ஆர்டிஸ்ட் போடு.
1: ஆகக்கா பின்றடா,
0: நம்மளுக்கு கால் இல்லையா?
1: எவன் சொன்னா?
0: கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படித்தான்.
2: டேய் டீ கேன்சல்.

சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரடிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா, சரிங்களா? சரிங்க.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் ஆரம்பல பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: உள்ள வாங்க.
0: எங்க
1: கயிறு கட்டியா தொங்குது.
0: பெயிண்டிங் வேலை நடக்கும்.
1: ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா?
0: ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. ஒரு மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
1: ஒரே ஒருத்தர் ஒரு மாசமா உள்ள தைரியமா இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம்.
0: அவன் வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிடாது. மட்ட பகலையே இப்படி இருட்டா கிடக்க.
1: முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் ஊசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி, வா போகலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள யாரும் எல்லாம் செத்து கிடக்குமா?
1: எருமை முருகேஷ்.
0: எருமையா?
1: அப்படி உள்ளே என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல்ல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பறது கோபாலு 4:30க்கு எஸ்கேப் ஆயிருவானோ. ஏன் மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பு வச்சுட்டா? என்ன தனியா விட்டு போயிட்டாலே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்ன கூட்டிட்டு போலா? இக்கட இருக்க கோபாலு. கோபாலு,

0: சீக்கிரமா வாங்கிட்டா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாரா கடையடா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதரா. வந்து வாங்கிட்டு போடா என் ரப்பரு.

0: சரியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு அங்க பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நாம் போட்ட டீ நாய்க்கா.
2: என்னடா பண்ற நாய்க்கட உத்தர, நாய்க்கு
1: அடி அடி நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சு, நான் யாரா பொறுப்பேன்?
1: அதானே.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படியே ஈஸ்வரா.

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
0: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை.
1: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
1: சரி,
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
0: எது எது எது
3: பிச்சு, வாயை தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
3: நல்ல வேலை
0: கிடைச்சு. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். பின்னால ஒரு அரசாங்கமே இருக்கடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட், போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய் துணி யாங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டிய எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு.

0: இந்த அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலியோட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. ரேடியோ கடன் மற்றும் டியூனின் மூலமாகவும் தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய செயலி மூலமாகவும் நீங்க அமெரிக்க தமிழ் வானொலியை எப்பொழுதும் கேட்டு பயிரலாம். நன்றி, நாளை சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். நன்றி, வணக்கம்.
1: கிரேட்டர் வாஷிங்டன் அட்வென்டிஸ்ட் சங்கம் பெருமையுடன் வழங்கும் இசையுடன் கூடிய நகைச்சுவை திருவிழா. தென்னிந்திய இசைத்துறையின் முன்னணி இசைக்கலைஞர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் வழங்கும் இசையுடன் கூடிய நகைச்சுவை இரவு பிப்ரவரி மாதம் 18 மாலை 5 மேரிலந்து மாநிலத்தின் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூல், 3601 பவுடமில் ரோட், பெல்சில், மேரிலாந்து 20705 என்ற முகவரியில் இருக்கும் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூலில் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியில் சன் டிவி கொஞ்சம் நடிங்க பாஸ் புகழ் ஆதவன், பின்னணி பாடகர் முகேஷ் மற்றும் பின்னணி பாடகர் ரஃபிக் மெனோ, ஜி தொலைக்காட்சி சரிகம புகழ் பாடகி ஷியாமலா, சரத் மற்றும் அக்ஷயா இவர்களுடன் விஜய் தொலைக்காட்சி ஜி தொலைக்காட்சி புகழ் ஹாசினி பங்கு பெறும் இசையுடன் கூடிய நகைச்சுவை திருவிழா. பிப்ரவரி மாதம் 18 மாலை 5 மேரிலாந்து மாநிலத்தின் ஹை பாயிண்ட் ஹை ஸ்கூலில் இடம்பெறுகின்றது. டிக்கெட்டுகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் 3014424581 அல்லது 2023682323 என்ற தொலைபேசி இலக்கங்களை நாடவும். இந்த நிகழ்ச்சிக்குரிய தமிழ் ஊடக அனுசரணை அமெரிக்க தமிழ் வானொலி www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து உலகின் மூத்த மொழிக்கு முடிசூட்டு விடா. இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
3: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
4: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும்

கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்று தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் டிரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில்
மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடவர் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜியூபோப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர் அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது
தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில்
ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள்.
அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரிவு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தளால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது
விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய

தங்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து, இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து, பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து, மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து, கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடைஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது

நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: உற்சாக பானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சந்துரை கூறியிருந்தார். இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ?
1: எஸ் மன்னா, இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமென்றாலும் குடிக்கலாம்.
2: தவிர வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னமாக தருகிறோம்.
3: வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான், ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா?
0: மங்கினி பாண்டியரே, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம்.
3: அவசரப்பட்டு விட்டேன், இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு.
0: அது நீங்கள் ஆரம்பிங்க.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேல தான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் மேல தான் லுசா சுத்துறான்.

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் உண்டாடும் உணர்வுக்கும் நீதான், என் வாத்தியத்தில்

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சிக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

அலூர் ஒன்றும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆனை குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட எரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்லுவது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன் ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.